0: Handam with Bashi.
1: அவச திகாய் வினாடி ஹதாய் விலும் அப்பிலகி இந்திர ஹந்தாவாகன திவினி பய தமாய் மே பட்டான் கண்ணு மே பயிட்ட தொகுல குமலாம் திக்கும் திக்கா காதிர நெகுத்து கிருகானு காலை காக்தேன் விந்தாய் கை கை திக்கை பனஸ் மாய் திஸ்துனே ஹட்ட துனுடு இகாவட்டு வாட்ஸ்அப்பிக்கு சட்டிக்கிட்டு ஓட்டு செட்டுவின்னு புலுவான் விந்தாய் ஹத்சே குலாய் அனுபாய் அனுபாய் அனுபாய் ஏவாகேம் தமாய் கிந்திர ஹந்தவு ஃபேஸ்புக் போஸ்டுக்கிட்டு லைக் காக்தால் கமெண்ட் காக்தால் ஷேர் பண்ணக்தான்னு புலோ அது ஆகிய பர்த்டே கனுவையா ஒத்தது இனட்டது கேள் தமாய் பலன்னே ஹரது ஹாரி கட்டிய குடா கிண்ணோ எகுத்து கிடக்கான கூட்டு மக்களின் கால் கல்ல சிந்து இல்லான்னு ஒட்டு வேண வேட கிரணு அத்தரே உண ஒரு டயல் கிறக்கிற டயல் கிறக்கிற டயல் கிறக்கிற அனிவாஷி ஆசைக்கிறான்னு கோக்கி திங்க கால் கண்ணு உங்களங்க மத்தாக்கிறான் ஓனி பானதுர ஸ்ரீசிரி டயல் ஷாப்பிக்கே சமீந்த ஐயா அனி தொக்குட்டுமா கண்ணு புலுவாங்க ஒயாட்ட தமாய் கோலைக்கா கிளேசி எங்க அண்ணு வரிக்கையில் கேனோ இச்சிரட்ட லைனுக்கு விசையிலோ ஏமாயினே அது கவுது யாட்டி அந்த டைட்டானிக் சொல்லிக்கே துஷார் ஐயா மட்டும் ஊக்கம கேவானே ஒயா தவசக்கு ஆகி போனிக்கெங்க ஆகி நம்பிக்கு டயல் கல் வளான்னு கொச்சிட பிஸி இது கேள வாங்க அத்தடி கல் வல அத்தடி பிஸி நீ சாயின கால்ஸ் கண்ணுவானி மினிசோ கௌமாரி வகை சமீந்தாயவாய் அது சத்துராணி மிஸ் இன்னோ கேள கேவா ஒய் தென்னவ மாதிரி நெக்கத்து கிடைக்கா ஏ வகே மா மாலிம்பட நிவாரணத்தை நான் அக்கட்ட மத்தாக்கிறானோ ஒன்னா அப்பி எக்க கவே கேளா ஓகே ஆதரின் கட்டி எக்கத்து கிடைக்கா இகாவட்ட நியூஸ் மியவல ஸ்ரீயமாலாக்க கதா கிளா ஹொந்த டோமோ அசலு வெசக்கி அன்னி கூடால் அங்கி கரதுரி ஹிம்மும் தேனோ அதேகள தேபுன கமா மட காலிக்க கத்தே ஹபை அத அர வெனத வகே தேபுன விஸ்கிரிஞ்ச ஹரி முகுத்ம ஹரிமு நே அத நிகாம காட்டு டிகாக்ல போன்னே එනකොට අරන් එන්නත් බැරි වුණාලු ඇස්ස හින්දා දැන් කඩේත් ගොඩාක් දුරයිලු ඒ නිසා නිකන් කහට බොනවල රහස් සින්දුවක් දෙන්නම් අහා හවන්න හරිද අනේ ආදරෙන් එකතු කරගන්න මගේ දලු කඩන කොල්ල කෙල්ලොක්කෝම ශ්‍රී අමාලා කාන්තෝරියයි ඊගාවට ගීතයක්වත් ෆෝන් එකකින් මට කතා කළා ඔයාවත් එකතු කරගන්න ඊගාවට ගයන්නේ නෝ කන්න අයන දලු කඩන හැමෝටම උතුරන් හරියන දවසක් ඉන්න මොනි ආදරෙන් එකතු කරගන්න ඊගාවට සෑහිනම කාලෙකට පස්සේ කැගල්ලි සුපිරි බයිට් කඩේ මගේ රාණියක කතා කළා අනේ පහුගේ 19 වෙනිදා අපේ රාණියක්ගේ බර්ත්ඩේ එක තිබුණාලෝ ඒ කියන්නේ ගින්දර හන්දාවේ ඇනිවර්සරි එක දවසේ තමයි රාණියක්ගේ බර්ත්ඩේ එක තියෙන්නේ අනිවාර්යෙන් ලබන අවුරුද්දක් වෙනකොට මම හිටියෝ මං අනිවාර්යෙන් ඔයාලට විශ් කරන්න ලබන අවුරුද්ද හරිද හැමදාම මගේ විශ් එක ඔයත් එක්ක ඉතින් තියෙනවා ඔයාටත් උතුරන් හරියන ඕනියක් ආදරෙන් එකතු කරගමු ඔයාගේ සුමිත් මල්ලි ජගත් මල්ලි කුමාර කීර්ති අයියෝ බබා අයියා කට්ටියමයි කෑගලෝ බත් කඩේ සෙට් එකමයි ඊගවට ශාන්ත ටේලර්ස් අපේ ශාන්ත අයියාට කොහොමනම් එකතු කරගන්න මම මෙන්න මේ සින්දුවයි මේ පැය ලෑස්ති කියලා තියෙන කොහොම සින්දු ටිකයි අහන්න දෙකක් ආදරේ මං

பலங்குட ஹெலுப்பந்தினி ஜெயபாலாயி கால் கிளாஹரம சிறியலதா ஹாமினேவாய் சமர சிங்க கிரசரிக்கு அப்பே சுமித்தாயை லக்மாலாயை தினவாய் தகுத்துக்கிறேன் சிந்துரிக்காக்க ஹமை கிளக்கோ ஆதரிங்க கொமலாமே கத்துக்கிறேன் இகாவட வாட்ஸ்அப்பிக்கு மின்னுமே கட்டிய வெகுத்துக்கிறாண்டு ஓனி ஹாய் பாஷி ஓயா என்ன கம்பலாகினி இன்னே அதே ரெண்டு லசன சிந்துவாக்கு வலிமடி சந்தி ஃபேஷன் அண்ட் டெய்லர்ஸ் மகே ஆளுவா இனோ கைனோ புதால இமேஷ் உமேஷ் நிமேஷ் இன்னும் நீ கட்டிய மெகுத்து கிரகான்னு கேளுக்கு இன்னும் கட்டிய மாதிரி நெகுத்து கிரகான்னு ஜாய வேவா மாப்பிளிக்கு மாப்பி எல்லையா தின்னோ இகாவட்டு ஹாய் டார்லிங் தெஹியாத்த கண்டி சச்சினி ரம்பண்ட பந்துல ரத்னசிரி மல்காந்தி மே கட்டிய மெகுத்து கிரகான்னு கேளுக்கேனும் சச்சினிட்டாய் ரம்பண்டிட்டாய் உமா தேகா கோனிலோ சச்சினி கேனோ ஆகே கட்டான மாற லசனாயிலோ ஆதரிங்க கோவலாமே கதுக்கிறேன் ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ரோசமலர் அம்மாவே சக்கோடு அலோனோ ஷா டிகா கலோகின் அலோகினி அது ஹுதோ நட்டுவின் சிந்துவா கேனோ கோடு கேலே மம நட்டுனோ தன்னாது மகே பந்தினேட் அணுவ மம ஒத்தே இரட்டே நிக்கேம உப்பெண்ணி தேன்னு இரட்டி சங்கியாவா கேந்திரே தேன்னு ஒத்தே சங்கியாவா ஹே இஹமோ என்ன புலுவாந்த இக்கொத் மேக்கெல்லகே பர்த்டேஸ் பட்டலோல் அது கோயிட்டு பர்த்டேஸ் தேக்காக தேனோ அம்மா இஹமத தேவன் தன்னே அக்குரசி அஷோயா அதிரி நெகுத்து கிருக்கான் ஹாய் பாஷமேனி காதாத்தாவாகினேன் லசல சிந்து கொடாக்கமும் நாரம்மல் கடாப்பில் கே ஆர் டெய்லர்ஸுக்கு ருவினியாக்கு தமிழ் மெசேஜுக்கு வெளத்தேனே ஹஸ்பண்ட் குமார் சனுமி இகாவட்ட நங்கி ஈவானோ கட்டி மேகத்துக்கிறேன் கிழக்கினோ அதிரி உக்கும் மேகத்துக்கிறேன் ஹாய் நகு அபித் கிந்திர ஹந்தாவ சத்திட ஹனோ ரசங்க பதுல்லா மீ கஹா கியூலேன் வசந்த மல்லி குணமாலி இகாவட்ட சுரங்கி நந்தவா தகுத்து கிரகான்னு கேளுக்கேனோ அல்லங்க அதிரி உக்கு மேகத்து கிரகான் பாஷி நங்கி மகே கக்குல கேப்பில பிஹிய வேட்டில பிஹியங்க கௌரஹரி அண்ணா வகே கேப்பிலலு தியன்னே பிஹிய வேட்டில கக்குல கேப்பில கேல கேல தியனே அம்மோ மேக பட்டலோல கேல தியன விதிட்டு ஹிதா கண்ணு பே முகத்து வெல்லா தியன்னு கேல போய் தெய்யனே ஒயோ ஓக்க நாங்க அப்ப அம்மா நீ தேறி கேனோ மட்டாத் ஒன்னோ யானாங்க அதன்னு கக்குல பிஹிய விட்டுட்டு பட்ட கண்ணு கேல பிஹிய கக்குல விட்டுட்டு வந்து ஐயானே கட்டிங் போர்டுக்கே கப கப இன்னி ஓம தீலாம் அரக்கு கண்ணனோ மேக கண்ணனோ இட்டு பசி பிஹிய அங்கே பெட்டில மிகம வெட்டனானி பிமிட்டு நேது ஏ வெட்டன கூட்ட கக்குல செட்டு ஷா அப்போ நான் வகே நிவையோ தென் கோமத அனே பரைய சுமட்டி இன்னும் ரிதனோ தமாய் தின்னே இது சுட்ட தவசா கல்லகினிமே மொண்டம கக்குல சனிப்பு வெண்ணு கேல யக்கல பிரியாணி கடை பியாங்க அக்காட்ட மாம பிரார்த்தனா கிராம் இக்மான் சுவவேவா ஹாய் பாஷி கோமத மகே லுக்குதோ நைனகி பர்த்டே காது யாட்டு விஷ்கராம் அம்மா தம்மி தாத்த சுனியோ நகி சானியாகி ஹஸ்பண்ட் ஷரீத் இகாவட்ட ஹஸ்பண்ட் கே அம்மா தீபானி அழகி சூடி புதா தகுத்து கிடைக்கு கிளக்கேனும் அப்படி நாயனட் ஹாப்பி பர்த்டே கேமுனே ஹாப்பி பர்த்டே டு யூ Happy birthday to you. Happy birthday, Naina. And now, I'm going to tell you all about it. I'm going to tell you all about it. I'm going to tell you all about it. I'm going to tell you all about it.